0: grievances stretch back decades. In the year 2000, more than 110 farming families reportedly gave up around 724 acres for the Nalathanga Reservoir Canal. More than two decades later, the affected families say they are still caught in legal and administrative uncertainty.
1: தண்ணி வந்து வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் வருது. ஒரு நாள் 10 குடம் அவ்வளவுதான். தண்ணிக்கு தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணியே பாத்தீங்கன்னா வாரத்துல 5000 தண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. தண்ணி வந்து நம்ம கடைக்கு அதிகமா தேவைப்படும். தண்ணி பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு.
0: And water isn't the only complaint. Villagers in rural parts of the constituency also say that frequent power cuts have become a daily problem, adding to difficulties faced by farming communities.
2: 400 kilowatt transmission line proposed பண்ணிருக்காங்க. இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 56 வில்லேஜ் கிட்டையில பாஸ் ஆகுது. அந்த பாசாறு வில்லேஜில் எல்லாமே கோகனட் கல்டிவேஷன் அப்படிங்கிறது தான் பிரைமான இதாக இருக்கு. இப்போ இவங்க லைன் கொண்டு போகிறதுனால அந்த மரத்தை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டருக்கு வந்து கட் பண்ணி எடுக்கணுங்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் கொண்டு வந்தால் அது டோட்டலாக வந்து மார்க்கெட் வேல்யூங்கிறத அந்த லேண்டுக்கு வந்து எதுவுமே இருக்காது, ஜீரோ. ஈவன் அதில் நம்ம ஏதாவது ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்ல பிளஜ் பண்ணி லோன் கூட எதுவுமே வாங்க முடியாது. அதனால இது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துட்டுமே சொல்லிட்டோம், அவங்க ஸ்டெப்ஸ் ஒன்றும் எடுக்கிற மாதிரி தெரியல.
3: இங்கே ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் ஆஃப் ஆகி ஒரு 5-6 டைம் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துருக்குங்க, ஆஃப் ஆகி அரை மணி நேரம் ஆகுங்க. அது கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் ஆஃப் ஆகுதுங்க. ஆஃப் ஆகிட்டு திரும்ப வந்துருது. அப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு வாரத்தில் 2 நாள் 1 நாள் மட்டும் போச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுத்தம் வராதுங்க.
0: Meanwhile, another flashpoint has emerged over the construction of high-voltage power cables, with villagers opposing the work. The campaign has also seen political sparring over permissions. AIADMK alleged that its Dharapuram candidate was initially denied permission for final campaign, citing security concerns linked to Chief Minister's campaign. The party said permission was later granted following Election Commission intervention. In Dharapuram, the campaign may be dominated by road shows and political rallies, but for many voters here, the real issue are far more basic. Water for their fields, electricity for their villages, and answers to grievances that have remained unresolved for years.
4: As the election campaigning heats up, candidates are finding that manifestos matter a little, where the need for water, for survival and sustenance matters a lot more. With video journalist Daniel in Dharapuram, Apurva Jayachandran, India Today.
5: Now let's take a look at what the situation is in Madurantakam. Very, very close to Chennai. Let's give you a sense of why this battle matters. Who's ahead? A ground report by Anika Keshav.
6: Nadu is heading into a major twin bipole fight, and one of the biggest and closest constituencies to Chennai is Madurantakam.
7: When the 2026 assembly elections happened, it was a very close three-cornered fight. The first place was AIADMK. It was the ADMK candidate that had won the assembly elections, followed by TVK and then the DMK. But then the difference between the DMK and the TVK was only a margin of 2,000 votes. The difference between AIADMK and the TVK was a margin of 7,000 votes. And that's what makes this bipole in Madurantakam all the more interesting.
6: TVK has fielded Maragatham Kumaravel, who won the April bipole from the same constituency, but on the AIADMK symbol. For the DMK, this seat is about proving itself as the opposition. But voters here are also looking towards the old guardian of Tamil Nadu.
8: Hello, Andra. காய் 30 ரூபாய் விற்றாக்கா நாங்க எப்படி பழகிறது? இந்த கூலிக்கு வந்தா 300 ரூபாய் கூலி கொடுக்குறாங்க. இந்த கூலி வச்சு நாங்க எப்படி பழகலாம் சொல்லுங்க.
9: விலைவாசி இல்லாம திட்டமா இருந்த கருணாநிதி ரூசலோ சாலிங் இருந்தாரு, அப்ப அதுல இருந்து விலைவாசி எல்லாம் கம்மியா இருந்தது. இப்ப 4-5 மாசமா ஏறிடுது. ஸ்டாலின்னா நிறைய கம்பெனி எல்லாம் கொண்டு வந்தாரு, இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய கொடுத்தாரு, எல்லாம் இருந்தது. அப்போ
6: Madurantakam has a sizable SC population, but